0: this down. You are listening to Austria FM 90. Naadinoppam naattarkoppam.
1: Vishal Opticals. மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா. ஃப்ரோசன் ஃபுட்டுகൾ தேடி அலையண்டதில்ல. அந்தாராஷ்டிர நிலவாரமுள்ள ஃப்ரோசன் ஃபுட்டுகൾ இஷ்டமுள்ளது GMC ஃப்ரோசன் ஃபுட்ஸில் നിന്നും തിരഞ്ഞെടുക്കാം. GMC ஃப்ரோசன் ஃபுட்ஸ், நிர்மலா ஹாஸ்பிடல் பில்டிங், குந்தக்கரா, அடூர் ரோட், கொட்டாரக்கரா.

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பெரிய வரையா
1: இருந்தா? நீ அன்னிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.